ஜகத்சர்வம் சத்யாதீனம் து தேவதம் தத் சத்யம் உத்தமாதீனம் தத் சத்யம் உத்தமாதீனம் உத்தமோ பரதேவதா உத்தமோ பரதேவதா. தெய்வாதீனம் ஜகத்சர்வம் தெய்வாத்

0: சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம்
1: சிவ சிவ சிவ சுப்பிரமணியம்
0: ஜெய் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம்